0: 94.6 FM
1: தேனிசை அரங்கம்
0: தேனிசை அரங்கம்
1: காலைதோறும்
0: 7 மணி முதல் 8 மணி வரை
1: எஃப்எம் தாளம் வானொலி
0: எஃப்எம் தாளம் எஃப்எம் தாளம் வானொலி வானொலி உங்கள் எஃப்எம் தாளம் வானொலியில் தேனிசை அரங்கம் கலைவாணியோடு

அன்பு மக்களே, உங்கள் அனைவருக்கும் எமது உள்ளங்கனிந்த காலை வணக்கம். நீங்கள் நம்முடைய இன்றைய தேனிசை அரங்கம் என்னும் தமிழ் நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். நம்முடைய ஆழம் துறை என்னும் வானொலியை 94.6, 98.2 ஆகிய அலை வரிசைகளில் காலை தோறும் 7 மணிக்கு தொடங்கி 8 மணி வரை நீங்கள் கேட்கலாம். மணி சரியாக 7 ஆகிறது. இன்று சனிக்கிழமை, ஜூலை மாதம் 11ஆம் தேதி. இன்று சனிக்கிழமை இல்லையா? அதனால்தான் உங்களுக்காக திருமாலை போற்றும் ஒரு பக்தி பாடலை அன்புடன் தருகின்றோம். எம் சுபானா குரலில் சிறுத்தாடி மகிழ்வாகி வாவா கண்ணா, இந்த பாடலை அன்புடன் தருகின்றோம்.

0: சுபானா குரலில் நீங்கள் சிரித்தாடி மகிழ்வாகி வாவா கண்ணா பாடலை கேட்டீர்கள். அடுத்த பாடலை நாங்கள் திரைப்பட மெல்லிசை பாடல்கள் முதலில் பழமையான பாடல்களை உங்களுக்காக அன்புடன் தருகின்றோம். டிஎம் சுந்தரராசன் குரலில் இந்த பாடலை வந்து வசந்த மல்லிகை திரைப்படத்தில் இடம்பெற்றுள்ள இரண்டு மனம் இந்த பாடலை சிறப்பாக காங்காகோலிருந்து ஐயா சிவன் செலன் மற்றும் அம்மா மாயன் அறிஞர் அண்ணா பள்ளி மாணவர்களுக்கும் மற்றும் ஆசிரியர்களுக்கும் இதோ இந்த பாடல்.
1: குடிப்பதற்கு ஒரு மனம் இருந்தால் அவளை மறந்து விடலாம், அவளை மறப்பதற்கு ஒரு மனம் இருந்தால் குடித்து விடலாம். ஆனால் இருப்பதோ ஒரு மனது, நான் என்ன செய்தேன் என்ன செய்தேன்.

ஒரு பூஞ்சோலை மனதை வருடும் எஸ்பிபியின் மந்திர குரல். சில பாடல்கள் காலத்தை தாண்டி வாழ்கின்றன. அவற்றில் ஒன்று எய் ஒரு பூஞ்சோலை. இளையராஜாவின் இனிய இசையுடன் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களின் உயிரோட்டமான குரல் இணைந்திருப்பது இந்த பாடலின் மிகப்பெரிய பலம். இந்த பாடலை கேட்கும் ஒவ்வொரு முறையும் மனதில் ஒரு பசுமையான தோட்டம் மலர்வது போல் உணர்வு ஏற்படுகிறது. காதலின் மென்மை, இயற்கையின் அழகு, இனிமையான இசை, இவை அனைத்தையும் எஸ்பிபி தனது குரலில் உயர்ப்பித்து நம் இதயத்தில் நிலைத்திருக்க செய்துள்ளார். எத்தனை ஆண்டுகள் கடந்தாலும் இந்த பாடலின் இனிமை குறையாது. அதனால்தான் எஸ்பிபி அவர்கள் ஒரு பாடகர் மட்டுமல்ல, தலைமுறைகள் கடந்தும் வாழும் ஓர் உணர்வு.

அன்பு மக்களே, மணி சரியாக 7:00 ஆகிறது. இன்று சனிக்கிழமை, ஜூலை மாதம் 11ஆம் தேதி. நீங்கள் நம்முடைய தென்னிசை அரங்கம் என்னும் தமிழ் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுக்காக வள்ளுவர் வாக்கு அதிகாரம் ஊழ், இதோ உங்களுக்காக ஊழ் அதிகாரத்தில் இடம்பெற்றுள்ள குறிப்பாக்களையும் பிரெஞ்சு மொழிபெயர்ப்புகளையும் அன்புடன் தருகின்றோம்.

0: Ceux qui ont amassé des millions n'en jouissent que dans la mesure allouée par le dispensateur. Ceux qui ne jouissent de rien renonceraient au monde si le destin voulait leur épargner les souffrances qui sont leur partage.
1: திருவள்ளுவர் கோரும் ஊழ் என்பது வெறும் விதி என்று கை காட்டி உட்கார்வதல்ல. மனிதனின் முயற்சியும் காலத்தின் சூழ்நிலையும் இணைந்து வாழ்க்கையை வடிவமைக்கின்றன என்பதை உணர்த்தும் ஆழமான சிந்தனை அது. நம் வாழ்க்கையில் ஊழ் அதிகாரத்தை பின்பற்றுவதற்கான சில வழிகள்: முழு மனத்துடன் முயற்சி செய்ய வேண்டும், ஆனால் முடிவு நம் கட்டுப்பாட்டில் இல்லாத போது அதை மனப்பக்குவத்துடன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். வெற்றி வந்தால் ஆணவம் கொள்ளாமல், தோல்வி வந்தால் துவண்டு போகாமல் சமநிலையுடன் இருக்க வேண்டும். நடப்பதெல்லாம் நமக்கு ஒரு பாடம் என்பதை உணர்ந்து ஒவ்வொரு அனுபவத்திலிருந்தும் கற்றுக்கொள்ள வேண்டும். பிறரை குறை கூறாமல் தன்னம்பிக்கையுடன் தொடர்ந்து உழைக்க வேண்டும். பொறுமை, விடாமுயற்சி, நம்பிக்கை ஆகியவற்றை வாழ்க்கையின் அடிப்படையாக கொள்ள வேண்டும். திருவள்ளுவர் நமக்கு சொல்லும் செய்தி: முயற்சியை ஒருபோதும் கைவிடாதீர்கள், ஆனால் பலன் கிடைக்கும் நேரத்தை அமைதியுடன் ஏற்றுக்கொள்ளுங்கள். இதுவே ஊழ் அதிகாரத்தின் நடைமுறை வாழ்க்கை பாடமாகும். சுஜதா குரலில் எங்கே அந்த வெண்ணிலா என்னும் பாடலை, வருஷமெல்லாம் வசந்தமெல்லாம் திரைப்படத்தில் இடம்பெற்றுள்ள இந்த பாடலை நாங்கள் சிறப்பாக அத்தே அசுதா வீரன் உங்களுக்காக தருவதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம்.

நம்முடைய நிகழ்ச்சியில் இன்று தமிழ் மொழியை பற்றி பேசலாமா? சங்க இலக்கியம் என்பது உலகின் மிக பழமையான இலக்கிய மரபுகளில் ஒன்றாகும். கிமு 300 முதல் கிபி 300 வரையிலான காலகட்டத்தில் உருவானவதாக அறிஞர்கள் கருதும் இவ்விலக்கியங்கள் பண்டைய தமிழர்களின் வாழ்க்கை, பண்பாடு, அரசியல், பொருளாதாரம், காதல், வீரம் மற்றும் அறநெறிகளை நமக்கு தெளிவாக எடுத்துரைக்கின்றன. சங்க இலக்கியத்தின் மைய கருத்துக்கள் இரண்டு: அகம், மனிதனின் உள்ளுணர்வுகள், காதல், குடும்ப வாழ்க்கை; புறம், வீரம், போர், அரசாட்சி, கொடை, புகழ் மற்றும் சமூக வாழ்வு. சங்க பாடல்கள் இயற்கையையும் மனித வாழ்க்கையையும் பிரிக்க முடியாத ஒன்றாக காட்டுகின்றன. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்ற ஐந்திணைகள் மூலம் நிலம், காலம், தொழில், உணர்வு ஆகியவற்றை இணைத்து வாழ்க்கையை விளக்குகின்றன. இது உலக இலக்கியத்தில் தனித்துவமான சிந்தனையாக போற்றப்படுகிறது. சங்க இலக்கியத்தின் முக்கியத்துவம் பல வகைகளில் வெளிப்படுத்துகிறது. தமிழர்களின் வரலாறு, பண்பாடு மற்றும் வாழ்வியல் முறையை அறிய முதன்மையான ஆதாரமாக விளங்குகிறது. சமத்துவம், விருந்தோம்பல், வீர உணர்வு, மனித நேயம் போன்ற உயர்ந்த பண்புகளை வளர்க்கிறது. பெண்களின் இடம், வணிக வளர்ச்சி, கடல்சார் தொடர்புகள், அரசியலமைப்பு போன்றவற்றை பற்றிய அரிய தகவல்கள் வழங்குகிறது. இயற்கையை மதித்து அதனுடன் இணைந்து வாழும் வாழ்க்கை முறையை எடுத்து காட்டுகிறது. தமிழ் மொழியின் செழுமை, இலக்கண நயம் மற்றும் கவிதை திறனை உலகிற்கு எடுத்துரைக்கிறது. இன்றைய தலைமுறையும் சங்க இலக்கியத்தை படிப்பது மிகவும் அவசியம். ஏனெனில் அது வெறும் பழைய பாடல்களின் தொகுப்பு அல்ல. மனித நேயம், ஒழுக்கம், அறிவு, இயற்கை நேசம் மற்றும் நல்ல சமூக வாழ்விற்கான

அன்பு மக்களே, மணி சரியாக 7:32 ஆகிறது. நம்முடைய இன்றைய நிகழ்ச்சியை நீங்கள் 8 வரை கேட்கலாம். உங்களிடம் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் இருந்தால், திருமண நிறைவு நாள் வாழ்த்துக்கள் இருந்தால் கண்டிப்பாக எங்களுக்கு 4020 8070 4028

என்ற தொலைபேசியின் மூலமாக நீங்கள் அழைத்து உங்கள் உற்றார் உறவினர்களுக்காக உங்களுக்காக பாடலை கேட்கலாம். அடுத்த பாடல் போரானே போரானே என்னும் பாடலை நாங்கள் சிறப்பாக இந்த பாடலை த்ரியோலே ஊரைச் சேர்ந்த சிறுமி சலோனி தந்தானி மற்றும் பரமா தந்தானி உங்களுக்காக அளித்து இருக்கின்றோம்.

இன்று சனிக்கிழமை ஜூலை மாதம் 11ஆம் தேதி பிறந்த நாளை கொண்டாடி இருக்கின்றவர்களுக்கும் திருமண நிறைவு நாளை கொண்டாடி இருக்கின்றவர்களுக்கும் என் சார்பிலும் நிலையத்தார் சார்பிலும் வாழ்த்துக்கள். இந்த பாடலை நாங்கள் சிறப்பாக நில்சன் நிலனா சன்வி குயந்தன் ஜுவானி விமன் கிருஷிலா கிருஷிலன் முயம் ஜியா மற்றும் அதிசன் அபாடோ ஆஃப் லண்டன் உங்களுக்காக தருகின்றோம். சர்ஜுலியன் துத்மாவூரைச் சேர்ந்த இவன் சினமன் தமது பிறந்த நாளை முனித்த அம்மா மாலினி அக்கா தங்கை இவானி ஷிவானி அனனிதன் மோகன் ஜெகன் செவியன் கிளைனா ஜெதன் நெல்வின் திருவி சிலன் செவிலன் ஹைவன் மிவன் அன்சன் வேலன் மற்றும் தலைவி ஜெமா எஸ்எஸ்டிஎஸ் ஆர்ட்ஸ் அகாடமி இந்த அகாடமியைச் சேர்ந்த உறுப்பினர்களின் சார்பாகவும் குழந்தைகள் மாணவர்களின் சார்பாகவும் வாழ்த்துக்கள் பல. ஷமுனி ஊரைச் சேர்ந்த சித்ரா செத்தி தமது பிறந்த நாளை முடித்து கணவன் ரஞ்சன் மகன் அகன் மகள் ராஜீவி மருமகள் செத்தி மற்றும் பேரன் பேத்திமார்கள் மியா ஜெயதன் அனைத்து செத்தி குடும்பத்திலிருந்து வாழ்த்துக்கள். பூலவி சக்கரவாணன் தமது பிறந்த நாளை முனித்து வாசன் ராஜன்றி மற்றும் பிச்சிபெல்லையிலிருந்து அருளன் உங்களுக்காக வாழ்த்து பாடலை கேட்டிருக்கின்றார்கள். ஹிஷ்மா சொந்தஃபிளக்கிலிருந்து ஐயா தேவன் முதலி அம்மா சுவிதா வேதா எழிலன் ராகினி வெண்ணிலா ஞானம் ஞானவன் யுவின் பூஜா மற்றும் அம்மா பாக்கியம் உங்களுக்காகவும் அடுத்த பாடலை அளித்திருக்கின்றோம். ஹிவியாஜாப்பாவூரைச் சேர்ந்த அம்மா மனன் பெருமாள் தமது பேரன் பேத்திமார்களுக்காக ஒரு பாடலை கேட்டிருக்கின்றார். சோமசேகரன் சோழன் செந்தாமரை சஞ்சீவன் ஜெசன் சந்தி கிசிலா அன்னி வனேசா மலினி தங்கைமார்கள் ரோஜாமணி வாணி வசந்தா ரூபி தம்பிமார்கள் சுந்தரன் வீரன் பாட்டி தங்கச்சி மற்றும் பாட்டி சுபமா நண்பர்கள் தேவி நீலம் மற்றும் வனிதா தமிழவையார் சங்கத்தின் உறுப்பினர்களுக்கும் அடுத்த பாடலை அன்புடன் தருகின்றோம். அலிபிரியம் வாக்குவாலிலிருந்து புவனன் கன்யாப்பன் மற்றும் ஊர்வனி கந்தப்பன் நாளைக்கு தமது திருமண நாளை கொண்டாடியிருப்பார்கள். இதனை முன்னிட்டு அவர்களுக்காக பாடலை கேட்கின்றவர்கள் கன்யாப்பன் கந்தாப்பன் பொன்னுசாமி குயந்தன் வேதாச்சலம் சிவன் ராமன் ராமசுவாமி பாலமுதி மற்றும் அழகப்பன் குடும்பம் ஆகியோரின் சார்பாக வாழ்த்துக்கள் பலம். சாத்துபன்லிருந்து நெட்வன் மோரிமுத்து தமது பிறந்த நாளை முனித்து அம்மா அஞ்சனி அப்பா ரூபன் அப்பாய் சரோஜ் சுல்யக்கிலிருந்து முன்சாமி மற்றும் செபாஸ்டியா குடும்பம் மோரிமுத்து குடும்பம் ஆகியோரின் சார்பாக வாழ்த்துக்கள்.

அடுத்த பாடலை இளமதி சகோதரி பிறந்த நாளை முன்னிட்டு அக்கா மிகலை பொன்னுசாமி ஃப்ரான்ஸ் பிரையான் யோஷினி புமாலே கிரீஷ் புஷாந்த் கட்ரிசன் மலோன் கிசன் ஜெசன் அன்சன் அஞ்சலி மணிமலை மற்றும் மோரிமுத்து பொன்னுசாமி ராம்தாரி குடும்பம் ஆகியோரின் சார்பாக வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை நம்முடைய போன ஆண்டு 2025 வெளிவந்த மிகச்சிறந்த பாடல்களுள் அழகியலே இந்த பாடலை என் அழகிய தோழிக்காக தமன்னி சின்ன தம்பி உங்களுக்காக. மேலும் நீங்கள் இந்த பாடலை உங்கள் கணவர் ராஜீவ் அம்மா அப்பா அன்னை மற்றும் அனைத்து லாங் மவுண்டெயின் ஊரிலிருந்து சின்ன தம்பி குடும்பத்துக்கு கேட்டிருக்கின்றார். இதோ இந்த பாடல்.

அன்பு மக்களே, நம்முடைய இன்றைய தமிழ் நிகழ்ச்சி அடுத்த பாடல்களோடு நிறைவு பெறவுள்ளது. நம் நிகழ்ச்சியை கேட்குமாறு மனமார்ந்த நன்றி. நாங்கள் மீண்டும் உங்களை 11 மணிக்கு AM2 அதாவது மொரீஷியஸ் வானொலி 2 சந்திப்போம். சிறுவர் நேரம் இன்னும் உங்களுடைய தமிழ் நிகழ்ச்சியில் நாங்கள் மீண்டும் சந்திப்போம். அனைவருக்கும் இனிய சனிக்கிழமை வாழ்த்துக்கள். அன்பும் அருளாசிகளும் நிறைந்த இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் மகிழ்ச்சி, அமைதி மற்றும் நலத்தை தரட்டும். விடை பெறுகின்றவள் உங்கள் கலைவாணி.